மொரிஷியஸ் வானொலி அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் மங்கையரொலி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது ஒரு பக்தி பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

வானொலி நேயர்களே, ஆடி மாதம் பக்திக்கும் நம்பிக்கும் நன்றுணர்வும் உரிய மாதமாகும். நாளை ஆடிக்காவடி விரதம் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாரும் செய்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்காக இப்பொழுது உடல்நல குறிப்பு. குளிர்காலத்தில் தாகம் இல்லாவிட்டாலும் வெந்நீர் அருந்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுக்கு, இஞ்சி, மிளகு சேர்த்த மூலிகை பானங்கள் உடலுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை அளிக்கும். அடுத்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

குளிர்காலத்தில் சருமம் வறண்டு போகாமல் இருக்க தேன் மற்றும் தயிர் கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள். உதடுகளுக்கு இரவில் சிறிது நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவினால் மென்மையாக இருக்கும். இந்நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்து இன்னும் அழகு குறிப்புகள் உங்களுக்காக வழங்குவோம். அடுத்த பாடலை கேட்போமாக.

0: வானொலி நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கியரொலி எனும் நிகழ்ச்சி. பள்ளி விடுமுறை என்பது ஓய்வுக்கான நேரம் மட்டுமல்ல, புதிய திறமைகளை வளர்க்கும் அருமையான வாய்ப்பு. தாய்மார்களே, இந்த நேரம் உங்கள் குழந்தைகளோடு செலவிடுங்கள். தினமும் ஒரு தமிழ் வார்த்தை, ஒரு திருக்குறள் அல்லது ஒரு சிறுகதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வீட்டில் சிறிய வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். அது பொறுப்புணர்வும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும். அடுத்த பாடலை கேட்போமாக.
1: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான்.

வானொலி நேயர்களே, ஆடி மாதம் என்பதால் அன்பனுக்கு நைவேத்தியம் கடலை பருப்பு சுண்டல் எப்படி செய்வது என்பது பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை பருப்பு, ஒரு தேக்கப் கடுகு, ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, இரண்டு காய்ந்த மிளகாய், கறிவேப்பிள்ளை, ரெண்டு மேசைக்கரண்டி துருவிய தேங்காய், ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய், உப்பு. செய்முறை: கடலை பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வைத்து வேக வைக்கவும். எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை தாளித்து வேக வைத்து பருப்பை சேர்த்து உப்பு போட்டு கிளறவும். இறுதியாக தேங்காய் சேர்த்து இறக்கினால் சுவையான கடலை பருப்பு சுண்டல் தயார். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சுண்டல், கூழ், பானகம் போன்ற எளிய நைவேத்தியங்களை பக்தியுடன் படைத்து பின்னர் அனைவருடனும் பகிர்ந்து உண்ணுவது சிறந்த மரபாகும். அடுத்த பாடலை கேட்டு மகிழ்வோமாக.

வானொலி நேயர்களே, இஸ் வானொலி நேயர்களே, மங்கையரொலி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி.

0: தெய்வராகம் தெய்வ ராகம்
1: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 ஆகிறது. இன்றைய 1 மணி நேர நிகழ்ச்சியில் நீங்கள் பக்தி பாடல்களை கேட்பீர்கள். மேலும் அம்மனை போற்றும் இந்த ஆடி செவ்வாயை முன்னிட்டு பக்தி பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

நினைத்த மனதில் அச்சமில்லை, அருளை நம்பிய வாழ்வில் குறையில்லை என்ற நம்பிக்கையுடன் இன்று நம் பயணத்தை தொடங்குவோம். ஆடி செவ்வாயன்று பெண்கள் பலர் அம்மனை வழிபட்டு குடும்ப நலனுக்காக பூசை செய்துவது வழக்கம். இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த பகுதியில் மேலும் பல சிறப்புகளை கேட்கலாம்.

ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடு பக்தி நம்பிக்கை அனைத்தும் நினைவுக்கு வரும். இன்று ஆடி செவ்வாயின் ஆன்மீக முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம். நம்பிக்கையுடன் செய்யும் பூசை மனதிற்கு அமைதியையும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் தரும். மாரியம்மன் காளியம்மன் போன்ற கிராம தெய்வங்களுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பு பூசைகள் நடைபெறும். இறை நம்பிக்கையின் இனிய மனத்தை சுமந்து அடுத்த அறிவிப்பில் மீண்டும்

அன்பு நேயர்களே, ஆடி செவ்வாய் என்பது பெண்களின் பக்தியுக்கும் குடும்ப நல பிரார்த்தனைக்கும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அன்புடன் செய்யும் வழிபாடு இறைவனின் அருளை நம்மிடம் கொண்டு வரும். பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனை வழிபட்டு குடும்பத்தின் வளர்த்திக்கான வேண்டுகின்றனர். அடுத்த பாடலை தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரியங்களில் ஒன்றுதான் ஆடி செவ்வாய் வழிபாடு. பாரம்பரியம் என்பது கடந்த காலத்தின் நினைவு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு நாம் தரும் பரிசு. வீடுகளில் விளக்கேற்றி அம்மனுக்கு பூசை செய்து குடும்பத்தினர் ஒன்றிணைவது வழக்கம் ஆகும்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஆடி செவ்வாயை பற்றி பேசி இருக்கின்றோம். இறைவனை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் மனத்திற்கு அமைதியை தருகிறது. ஆடி செவ்வாய் இந்த பக்தியின் சிறப்பு நாள். அமைதியான மனமே இறைவனை உணரும் ஆலயம். கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி பூசை செய்வது மன நிம்மதியை தரும். உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையட்டும். அடுத்த பகுதியில் தொடர்வோம்.

அம்மன் என்ற சொல்லிலேயே அன்பும் அருளும் நிறைந்து இருக்கிறது. இன்று அம்மன் வழிபாட்டின் சிறப்பை பார்க்கலாம். தாயின் அன்பும் தெய்வத்தின் அருளும் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆடி மாதத்தில் பல ஊர்களில் பல வீடுகளில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் நடைபெற உள்ளன. நம்முடைய நாட்டிலும் பல அம்மன் திருக்கோவில்களில் தீமிதி திருவிழா நடைபெற உள்ளன.

அன்பு நேயர்களே, ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறது. ஆடு செவ்வாய் நமக்கு பக்தியையும் ஒற்றுமையையும் கற்று தருகிறது. நல்ல எண்ணம் கொண்ட மனமே சிறந்த வழிபாட்டு இடம். குடும்பத்துடன் சேர்ந்து வழிபடுவது உறவுகளே வலு படுத்துகிறது. அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் கோவிலுக்கு சென்றாலும் சரி, நம்முடைய வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி, நாங்கள் குடும்பத்தோடு ஒன்று இணைந்து வழிபாடு செய்ய வேண்டும்.

இன்று இந்த ஆடி செவ்வாய் கோவில்களில் ஒழிக்கும் மணி ஓசையும் பக்தர்களின் பூசையும் ஓர் ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. இறைவனை தேடும் பயணம் மனதை உயர்த்தும் பயணம். அம்மன் திருக்கோவில்களில் சிறப்பு அபிடேகம் பூசைகள் நடைபெறும். குழந்தைகளே, நம்முடைய திருவிழாக்கள் வெறும் கொண்டாட்டம் அல்ல, அவை நமது கலாச்சாரத்தின் பாடங்கள். பண்பாட்டை அறிந்த குழந்தைகள் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் தலைமுறை. குழந்தைகள் பெரியவர்களுடன் சேர்ந்து பூசைகளில் கலந்து கொள்வது நல்ல பழக்கங்களை வளர்க்கும்.

அன்பு மக்களே, இன்று நம்முடைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த அம்மனையே போற்றும் பக்தி பாடலோடு நிறைவு பெற உள்ளது. நம்முடைய இன்றைய ஆடி செவ்வாய் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என நம்புகின்றோம். இந்த பதிவுக்கு நாங்கள் திருமதி அஞ்சுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: Shudrandiriki Hrudayapurvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களையும் ஒழியா

அவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது முரசு செவ்வானுடைய 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7.5 மணி வரையும் அது இசையரவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும்

அவனுடைய நண்பர்களை இந்த சிறப்பான நாடிலே அம்மனுக்கு உகந்த தெய்வீக பாடல்களை கேட்டு நாம் மனம் உருகி அம்மனை தொழுவோமாக.

அவருடைய அன்பர்களே, அம்மன் உலகத்து நாயகி ஆவார். ஆகையால் உலகத்து நாயகியை போற்றும் பாடலை கேட்கலாம்.

வருடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி வீரா ராஜ வீரா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். நன்றி.

0: This is Radio Marches.
1: நமஸ்கார்
2: ஸ்ரோதரந்திருக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.